0: கிருபம் வதன்னா.
1: வஹ்து யோர் யோர் ஜமனோய் நவெத் ஞெப்பு கைதால் கிரியவேத் அல்லுனி தெரியும் லெப்பு செலவு நி செந்தவ் கென் தெகுல் தர லுதுர் ஹலையுண்டவ் சபும் பிச்சு யுய்தல் அக்கனாவ் ngelaw li rir ba fa melni kuy wax mbaté kuy jotali ay wax jamono joju ci gox yu fasantiko mbir yu lemu te kemané difa bayiko lepp di kumpa ci kep ku mënul deg jeneni wax
2: Bakael dimanche fukki fan ak juroom ñaar ci tam xarit
3: hal fil wara man sakana mustafa waisal qadima ila yatando modibay hal fil wara man sakana mustafa waisal qadima ila yatando modibay
2: li mu ngi xewé digënté fukki waxtu ba fukki waxtu ak ben ci suba
3: waisal qadima wilayata domo jiba
4: ci dëkkam bobu nak fa la nek ba yalla dogal ci bisum dimanche bi jitu bis bi ñuy waxtaan mo wara tonno ak dimanche fukk ak juroom ñaar ci wéru tam xarit 1346 Serigne Mohamed Mustapha mi nga xamé né xey nañ ba tok ba def xewli yek wacca yu ndek yi yep ba yagal mo am xalaatu bayiko fofé ci teunk bayiko fofé nak ngir amna li yeg yeg bo xamne xeyna mo nek ci mom